ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன்.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லாம் டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, கத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: பாரதி பாரதி பாரதி இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஊரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏ
1: இல்ல கத்திரி ஏன்னு கேட்டேன்.
0: எப்பா தெரியாம உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
0: எது
1: என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்லுறா.
1: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுகாரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்தே
0: போயிட்டேன். அப்பா வாயாலே சுளுக்கிடுறானே.
2: அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன 99 அப்புறம் நம்ம கேட்டானே எங்க இருந்து வந்தானே? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டத பூரா ஓட்ட காக்கா போட மாட்டானே.

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய்,
0: புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறோம், இவன் சும்மா விடலாமா? உள்ளூர் கரகாட்டக்காரன் பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேலை
0: செய்யறேன்.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டி.
0: என்ன
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டி வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உங்க
4: வருக
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப தான் ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனதாய் போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
2: கத்தியை
1: காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
0: இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேறையாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தரம் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ.
1: என்ன உங்களுக்கு கூப்பிடுறாங்க?
0: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா
3: ஷட் அப்.
6: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சிட்டு சொல்லுங்க.
7: திண்டாங்க.
1: போப்போ போலாம். என்னப்போ உன் வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதலாம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: பண்ணலையா?
1: முடிச்சிடலாமா?

0: பார்க்க ஒரு வெறி பிடிச்ச கழுத மச்சி.
1: ஏண்டா
0: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
2: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: தோ வந்துடுப்பா டோலகு.

0: வாவ்,
1: 500
2: 505.
1: ஆ 5.
0: ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்?
3: இதெல்லாம் நத்திங் யா, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்னானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே.
0: வாவ், சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
3: Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad, and I got the titles. Madras City, I got the atrocity in the routing, and I got the body. Hey, what's your name?
2: What's your
3: name? I'm going to tell
0: you.
3: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
4: போட்டு பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது.
3: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா?
0: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் 6 ஃபேஸ் கிட்டயே
2: கத்துக்கிறேன். பாய். 6 ஃபேஸ்.
3: இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
4: காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா ஊறி விட்டு
2: போனது. இதாண்டா அது, இதாண்டா அது.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேக்க? அந்த குடும்பம் போய்
0: கேட்டேன். துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா, அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமாண்ணே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமாவே இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. ஏய், நில்பா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. ஒடங்கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: ஓ, மேக்ரான். மேக்ரான் அங்க கக்கூஸ் கழுவுற வேலை
0: தானே பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: இது ஆமா. ஓஹோ, ஐயா, ஏன் ஜோத்துக்கு? ஐயா, ஐயா, ராசா, எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
1: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தியா?
0: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா?
1: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
0: அப்படின்னா
1: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
0: என்ன எலவு பாலிசோ? ஐயா, நான் இந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா.
1: என்ன ஒட்டகத்தைய கழுவுனா இந்த நாத்தனாரு? இல்லையா,
0: தள்ளுகிறேன்.
1: என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானு. இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க.
0: இது துபாய் டிரஸ்.
1: துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
0: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
1: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
0: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
1: அப்புறம் என்ன பண்ண போற?
0: வேற டிரஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
1: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு கேட்க போறீல?
0: ஐயோ, இனிமேல் கேட்க மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன். நீ வேணா பாரு.
1: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை.
0: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப
1: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
0: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
1: துபாய் எங்க இருக்கு?
0: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
1: அப்படிதான் சொல்லணும். போ.
0: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.
0: அப்ப

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமிச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம்.

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க
1: மாட்டேன்ல. தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன செய்ய?

0: கனவு கேக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடேன், இல்ல தலையே வெடிச்சிரும்.
1: ஆமாமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா? அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பாவை பார்த்து இவரு அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சா?
2: ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா அடிவயிர் குழுங்க குழுங்க, வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும் கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம். கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி கால எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கறையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாய வேணும்? அவ்வளவுதானுங்க. சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடைய கலெக்டர் ஆக வராம உங்க அப்பா உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. அழுதுகிட்டு இருக்க, கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிரு ஆயிரு ஆயிரு.
3: நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா. போய் வேலையை போறா. லூசு
4: லூசா, இவனுக்கு ஆட்டம் நடந்துக்கிட்டு இருந்தா லூசு போறா. சே, நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு.

இப்போ

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: வெளியேறேன்.
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூ செவன் எஸ்டே என்ன பேசிக்கிட்டு இருக்க
4: சொல்லுங்க. இல்ல போய் உட்காருங்க. போய் வந்துச்சு பரவாயில்ல. கட்சியில
3: பரவாயில்ல கிடைக்குதுங்கிறியா?
0: நான் சொல்றதை கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேண்ட தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான முள்ள
2: மாதிரி முளைவாரி சார். முளைவாரி சார், அந்த நோட் புக் சரக்கு கொடுத்தீங்கன்னா படக்கன் கையில போட்டு வடக்கன் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ள மாதிரி?
5: உங்க பேர் முள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல. சொல்லிட்டேன்
2: அவங்க பேர் முள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா. டேய் மாட்டே இருக்கடா. நால் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டு நடத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்குன்னு கொடுத்துக்கணும் படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடும்.
0: டேய் யாரை பார்த்து மண்டை சுடுங்கிற?
2: அவரு பேர் மண்டை சுடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: மாமா டென்ஷன்
3: பண்ணிக்கிறீங்க. பிறந்த கோச்சு பாக்கெட்ல போடுங்கிறேன்.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
3: குளிக்கு போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகளை தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா.

0: வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா, நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
2: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ, நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
2: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?
2: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், நீங்க போங்க.
1: ஓகே.
2: சரியா, ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
3: ஐயோ, ஒரு மூந்திரி சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறோம் பாரு.
2: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
4: நீ
2: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா, உன் சட்டையை கழட்டுறா.
4: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
2: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாய் அடிச்சேடா, இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால ஓ சட்டைய கழட்டுறா.
4: என்ன புடிங்க சார், குடுறா.
3: சீட்டு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
2: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: தூத்தம் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
2: கிளப்படா.
4: ஓகே,
5: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
2: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
3: சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும்.
4: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
3: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் பத்து சேட்டன் கரெக்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா?
6: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an இன்வெஸ்டன்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ.
5: சார் ஆர் டூ நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட், அங்க வந்து பேசிக்க.
6: சார் உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரு கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட
0: வாடகை கேட்கணும்?
1: என்னது
0: ஒன்னத்தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருந்த முதல்ல ஒழுங்கா உட்கார கிழிஞ்சிட போது உட்கார்ந்துட்டு இருக்க.
2: மனுஷனா
0: தெரியல
2: இந்த நகரிலே நடப்பது நாகரி அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
3: ₹2 படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: என்னைக்குன்னா தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம்.

0: கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு
1: சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: டேய் மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

உள்ளங்கவர்ந்தது. என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம் ஆ

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

சைக்கிள் மது வத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.

பாருங்களே என் மடி.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்ன?
1: நம்ம மேட்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒன்னு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க இருக்கீங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா. இப்ப ஊத்துங்கடா. பக்கோடா கேக்குறான்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சுக்க.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே?
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கியா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்த நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுற கொய்யா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுறா.
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி நிக்கிறேன்?
0: பேசுறேன்.

0: இந்த ரை
1: ஆரம்பிச்சிட்டாண்டா.
0: ஐ ஆம் ஸ்வைன் இந்த ரை, ஐ ஆம் ஸ்வா, ஐ பே மணி, கம்ப்ளைன்ட் வார்டர்.
1: என்ன வேணும்?
0: வுட் சட்னி.
1: சட்னி?
0: ஏய்
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபூல்,
1: அவ்வளவுதானே வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ ஐ அம் சாரி.
0: ஏய் யூ யூ யூ, ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: ஓ மை காட்,
1: இட்ஸ் எ ஸ்மால் மேஜிக். ஹேவ் இட்.
3: தேங்க் யூ.
1: இட்ஸ் ஆல் ரைட். இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சி, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். கம் ஆன்.
3: தேங்க் யூ.
1: ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்ஸ். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்?
0: ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் வரி. யா வை ஆர் யூ கிரைங்? லீவ் இட், பீ ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். ஒன்னு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். ஏய் மணி கம்ஸ் டு யுவர் கோர்ட் டுமாரோ. யா ஜெல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
4: சிந்தாமா வந்து பாய். எங்க பாருங்க பாருங்க, ஐயோ
0: மனுஷனாரா நீங்க எல்லாம்? ஐயோ
4: ஐயோ அட பாவிரா, ஐயோ.
0: அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாத்தான் எங்க வீட்டுல அறுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராபு? இந்த 50 ரூபா காசுக்குறா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா
2: உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.
0: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
2: சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு.
1: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
1: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
1: ஐயோ அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க
0: ப்ரூஸ். என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது, ஐ மேன் ஐ
1: ஹியர், 1 செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: What a great family.
0: Yeah.
3: Keep this flower.
0: Thank you.
3: We'll meet sometime.
0: Okay.
3: Bye.
0: Sing in the rain. I am swine in the rain.
1: Papa.
0: Song in the rain. I am strong in the rain. Sing.

0: இன்றைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: காஞ்சிருக்கு வந்து பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும்.

0: ஒரு சோடா கொடுப்பான். என்ன கடையில் யாருங்கண்ணா கடையை போட்டு எங்க விடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார், பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சியே, அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்டா.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கு சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ் கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தான் இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அத எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா. ஐயா ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
1: அட்ரஸ் சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா? நீ
1: பொறுப்புக்கா, பொறுப்புக்கடா. உனக்கு அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுக்கிறீங்களா? உலகப்புறம் வந்துடாது, அறிவு கிட்ட நாய.
0: அப்பா ஐயா, அதுக்கு என்ன என்ன பாட சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்போ வா, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த ஆள் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவ தெய்வமே, திரும்பிட்டாடா.

என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி.

0: சாரி, அதை எடுத்து போய்.
1: ரொம்ப கலைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே கலைச்சு போய் தான் வந்திருக்கிற அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுங்கீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சாடா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தர் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதையெல்லாம் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். உன் ஹஸ்பண்ட்
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க. ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமாக்க. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரு, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமாக நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். சிச்சி சிச்சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன், அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியாக்கா நினைப்பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா?
1: காபியா? சச்சா வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே,
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாரேன். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா?
0: நேரா போ, டைமிங்க்கு பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக சார்.
4: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் நடக்கும்.
0: எனக்கு
1: கூட்டு
0: தரிசனமா?
3: இதுக்கோ மகாபிரசாத்தம், லட்டு.
0: லட்டா?
3: மீரு
0: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன்.
3: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ், இது எந்த ஏரியாடா?
5: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
5: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேலாயி போச்சே.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானே இது? செல்லம் ராஜாச்சி, கதவை தரமா?
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல மாதிரி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்க போது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறியா?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
2: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதா இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே.
3: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு.
3: இத பாரு, கம்பெனியின் தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
3: இங்க இருக்கு,
2: ஏற்கனவே கொலை பட்டினி. இதுல போலீஸ் அடி வரதாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர், என்னங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவல் இருக்க சொன்னார் சார்.
6: அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுடா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிக வயிற்று அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
2: இத போடுறேன். சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
6: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவலு, காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம
2: போயிடு. இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவான

0: எனக்கு சந்தோஷம் இல்லன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீங்க செஞ்சு பாரு.
1: அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
0: அடே, இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கத்தான்
0: அரு, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா
1: என்ன மேல
2: என்ன
1: நடந்தது?
2: நீங்களே சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டி
2: உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல.
1: ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன?
2: நீங்க எவ்வளவு நல்லவர்.
1: சோ மேல
2: நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: சைக்கிள்
3: அண்ணே,
2: இவங்க வரல.
1: என்ன மாட்டி விடு.

மாதிரி என்னத்த தாய் இது பாத்துக்கிச்சு தன்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி. மக்க வாங்கிருக்கா என்கிட்ட, நீ மக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன். கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல.

0: பாட்டி இங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி.
1: என்ன ஸ்கிப்பிங் கிப்பிங்? அப்பன் மானு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க.
0: என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா
1: உடமாட்டேங்க
0: பாட்டி. அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது.
1: ஆமா, அங்க போய் பாக்கணுமா?
0: ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பாக்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ,
1: வா போ.
2: திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும், போ.
0: என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க.
3: இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா.
0: இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குது. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது?
1: அட நீ சும்மா இருப்பா, இதெல்லாம் கலப்பா.
0: என்ன இது
2: பூசாரி? நான் சொல்றேன்
0: சொல்லு.
2: தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரி சாந்தம் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி.
0: அது எப்படா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற?
2: கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க.
0: என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு?
3: என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஏன் டாடி?
3: பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது.
0: ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன்,
3: சாத்தப்பன் தான்
0: ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா?
2: நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா.
0: சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது.
2: எப்படி?
0: இந்தா இப்படித்தான்.

0: அங்க ஒரு வண்டி வருது, இதை காட்டி நிப்பாடி வேணும். ஸ்டாப் ஸ்டாப், ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏயா வண்டி நிறுத்துறேன்.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எந்த
0: என்ன வண்டி அங்கே நிப்பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படுறாங்களோ.
1: லிப்ட் கேப்பம் போல்றியா? அந்தா ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நம்ம தானே சேஃப்டி.
0: அதுவும் சரிதான், ரெட் பார்ட் மேல பிராணி தெளிச்சு விட்டு இட்டி மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா நீங்க யாரு? வண்டி எங்க இருந்து வருது?
1: நீங்க மெட்ராஸ்ல போறோம்.
0: எப்படியா கரெக்டா சொன்னீங்க?
1: பார்த்தா தெரியல, நீங்க வண்டி அடிக்காம நிக்கிறீங்க.
0: பெரிய கெட்டிக்காரி. ஏறிக்கிறவா?
1: ஏறிங்க சார்.
0: ஆரியா உள்ள ஒருத்த வாயப்படுத்த பண்ணிக்கிறீங்க?
1: எங்க அண்ணன் தான். அப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் அப்ப ஏத்திட்டாரு.
0: தண்ணி அடிச்சிருக்காரா? பரவாயில்லையா, அவருக்கு என்ன உடம்பு வலியோ?
1: ஏறிங்க சார்.
0: ஏறிடு ஏறிடு ஏறித்தானே ஆகணும்.
1: நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப தைரியம் சார்.
0: அம்மா போலீஸ்காரன்ல இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கலாம். எவ்வளவு பெரிய பொறுத்துக்காரனா இருப்பான்? எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டப்படி நேரத்தை காலி பண்ணு. எடு எடு எடுத்துரு.

0: சார் சார்
1: போடுவாங்க
2: அதுக்காக
1: ஒரு புலத்தோட புலமா படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரன்
2: அவன் சேஃப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: சினிமா ரெடி பண்ற பசிக்குதுடா.
1: இது ஏட்டியா எடுக்கறதே பிச்சை, இதுல அவசர வேற.
0: ஊட்டி போறியா?
2: திருநெருத்துங்க
0: எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா?
2: முருகர் கோயில்.
0: முருகா முருகா முருகா முருகா. ஆமா, யாரு யானி?
2: என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
2: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம்.
0: இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு பத்து பேர் சேர்ந்து கும்மி எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
2: இல்லீங்க
0: இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தடிகளை வச்சு குழந்தை எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
2: இல்லீங்க ஏட்டையா?
0: என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும் ஓர் ஆயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கானு எந்த குறிப்பா இருக்கும்? இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு பதினோரு பேர் அடிச்சுக்கல, அந்த குறிப்பு
2: தானே?
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது?
2: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அப்ப கூட அவன் பாத்தாக்குறவின் பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வாரவி எப்ப இருக்கேன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். அஞ்சு ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழிச்சு துப்பிட்டான்னு பான் கிரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்ட்டையும் மாமூலு கேட்டேன். ரெண்டு ரூபா தாண்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
2: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்த அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் பொறுக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: என்னத்த ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறா, நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சா ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
2: ஜீன்ஸுக்கு எல்லாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க, புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா ஆகணும்.
2: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
0: ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
2: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உன்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வேன்? நீ
2: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட
0: ஆக்கிறேன். நல்லவன்டா. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
2: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்ல ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
2: பிரச்சனை
0: என்னடே
3: எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கரை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா? அம்மா
0: சும்மா
3: சேர்த்தான். அவன் உள்ள போட்டு லாக்
2: பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன்.
0: இந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்?
3: அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே. ஏட்டையா
0: அடிக்கவே இல்லையா?
3: ஆமா,
0: இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிய பேச்ச கேக்கணும். புரியுதாப்ப? என்னது இது?
3: ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கான். எப்படி நம்ம ஐடியா?
0: இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல? நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

ஹர ஹர மகாதேவகீ. சாமியே சைக்கிள்ல போகுதாம், பூசாரிக்கு புல்லட் கேக்குதாம். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: பேரு ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடிதான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அது பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் என்ன ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் பொழுப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யூர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். தெங்கோடி, தூத்துக்குடியில சட்டி பானை எடுத்துக்கிட்டு சமுதத்தை நோக்கி அழுந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா.
0: அது என் அதிர்ஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா?
1: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 நூத்துக்கு.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்காரு.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான் பாரு.
4: கோட் எல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது, கிராபிக்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா ஏரியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

முடிச்சிடலாமா?

0: என்னடா திங்கிங்?
1: ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீய ஆராய்ச்சி பண்றாரு.
2: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
1: இருக்கேண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
2: குடிச்சிட்டீங்களாண்ணே?
1: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே.
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
2: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆட சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கள் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூக்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா அதில் தான், எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதையுமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அதை ராசிக்கு ஒத்துராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு, கணம் கோச்சார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ராசா, கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே. ஆபத்துக்கு பாவம்ல நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ அம்மா.

0: ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தமா ஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆறுமுகம் நீயும் போடியா?
1: நாம எப்ப நான் போட்டுக்கலாம்? நீங்க வாங்க
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலை ஏறுது?
5: பாட்டி வயசு இருபதா?
4: இன்னொரு
1: முண்டகன்
5: இருக்காது.
4: இங்கிலீஷ்
6: நன்றும் பிறர் தரவாராய்.
1: இப்போ
6: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
7: நீ படிக்காத மேதையா?
6: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.
4: என்னச்சி?

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. அவரு
0: பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன.
2: தெரியும் போடாடி.
3: ஒரு பாட்டு பாடுறி.
4: எந்த எந்த பாட்டையா?
3: அம்மா பாட்டுதே.
4: தேவர் காலடி மண்ணே.
3: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறீ.

0: குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்ன தப்பு? என்ன
1: மாதிரி கேட்டாங்க?
2: வாயில குழுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா.
0: வாயில எதுக்கட குழக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க?
1: அவங்கிட்டயே கேட்டு தருவீங்க.
3: ஆனா ஒண்ணு,
0: ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு.
3: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க
0: மாட்டாங்க. என்ன பண்ண?
3: நான் ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே உதைக்கு வருது?
3: இது என்னண்ண?
0: எலுமிச்சம் பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: எலுமிச்சம் காய்.
3: இது என்னண்ண?
0: வாழைப்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: வாழைக்காய்.
3: இது என்னண்ண?
0: மாம்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: மாங்காய்.
3: இது என்னண்ண?
0: தேங்காய்.
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
0: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
3: பேசி
0: ஜனங்களோட வந்த மகனை சுடுபட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: அழகி இந்த அறிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்று அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்னல 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: இருக்கா அக்கா? கீழ்த்தக்காவா? நான் மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதான் பண்ண. 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மட்டாளையில கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவுல?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடு கூப்பிடு.
0: இதே ஏக்கா
2: மாதிரிதான்.
0: ஓடியாருதா ஏக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பார்த்தா ஆத்தா, உன்னை விட்டு விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பார்த்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிஞ்சிரு. என்ன? அப்புறம் ஏத்து வட்டி இருக்கு 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன் நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க. என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறக்குங்கடா டாக்டர் தெரியாதுங்கறானோ. சரி, வச்சிட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணிய குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பர்,
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உங்க வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறேன் உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா
3: பேசுறேன்?
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணனு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு. அதனால எடுத்து வெட்டறாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பர்ங்கறா.
0: ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோடு நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலனா? உண்ட கேட்டலா? என்ன நம்பர் மட்டும் தான் உனக்கு போடுறேன். அதால ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா
0: உங்களுக்கு? என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? கோட் நம்பர் நான் இருக்கே தெரிஞ்சுக்கணும்.
3: இல்லப்பா,
0: எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன். Let's go.

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நட

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

குழந்தையை மறந்து பிரிந்தவனை வாழ்

0: ஒன்னார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா. ஒன்னார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரில் நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ

தேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச கையடது வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா

காதடி என்னோட உடம்பு, கண்ணாட்டி நீ வச்ச கருவாட்டு குழம்பு, பொண்டாட்டி கேட்குதடி என்னோட உடம்பு.

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியா சேர் டேபிளுக்குலாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன். நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலை எல்லாம்? இதுக்கு தனியாளு, அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை? உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவரு சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி
3: இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காருங்க.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க, வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா.
2: எது டாவா
3: அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வானு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவின்றது வேணாம்.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னன்னா நேரா போய் பத்திரிக்கை வெய்ய, வெத்தலை பாக்க வெய்ய, வெங்காயம் வெய்ன்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மறு ரெண்டு திரவெளி
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏ தோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கள்ளிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ்
3: கிடைச்சிருப்பாங்க.
1: இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அது அறுவை கைவிட?
1: அதேதான், அது இதுதான்.
2: நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையே?
1: இப்ப வரும் பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் போச்சுக்கலாம்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலின்

0: அம்மாடியோ. தனனான தனனான தனன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவிதை உலக

0: ஐயா,
1: ஏய், ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் ஓடி வரேன்?
0: ஆமா, ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா?
1: தம்பியா?
0: ஆ, உங்க தம்பி.
1: கொண்டா கொண்டா. அன்பும்
0: பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
1: நல்லா இருக்கிறேன்.
0: நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காருக்கா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
1: உங்களுக்கும்
0: படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலை சந்தேகப்பட்ட நீங்க படிக்க தேவையா?
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
1: நீ
0: கூப்பிட்டல?
1: லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்?
2: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
1: அண்ணனுக்கு இல்ல
2: இல்லையா? அதெல்லாம் இல்லையே.
1: இல்லையா?
0: இருக்குடா இருக்குடா.
2: எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க
1: மாட்டேன்டா. படிச்ச படி படி.
2: நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா. அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
1: சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போன்லயே
1: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்ட
2: இல்லீங்களே,
1: தொப்பி
2: அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
0: நல்லா படுறான்.
1: டேய் கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடுவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்
2: போடவே இல்ல.
1: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
1: படிச்சா?
0: அடி பல்லங்களெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சா அடி வாங்கி சாகாத சொல்லி
2: போயிருக்கீங்க. யாருக்கடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை
0: போட்டிருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்ண கொடூரமா?
2: வேலை கிடைக்கல, வெறுப்புல இருக்கிறேன்.
3: படிக்கலையா?
2: என்னத்தை படிக்கலையா?

0: இல்லையே பெரியவனே, உன் தும்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோ?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
1: ஏய், என்னடா வாய் நீளுது?
2: பின்ன என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
3: அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி நிலைமை வந்திருக்குமா?
4: அப்படியே கணேசா, இதனால எனக்கு தெரியாம போச்சு.
3: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
4: வீட்டுக்கு தானே வரணும்.
3: யமா, யமா, சோத்திகத்துல விசட்ட கசட்ட வச்சிடாத.

0: இன்னைக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மர்மம் ஆக போறோம். வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வணப்ப.
0: நமஸ்காரம் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கா தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் ஆ இருக்கு.
0: அடுத்தரும் வாங்கிட்டு வரேன்.
3: சரி,
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தை தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்து நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்னை இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணியெல்லாம் சூடாவது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: அப்பா
0: மாஸ்டர்,
2: நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன். தாங்காதடா, மெதுவா பண்ணு, பழைய வீடு.
4: என்ன சத்தத்தை காணோம், பிராக்டிஸ் பண்றியோ இல்லையோ? இது யாரு வச்சாங்க? என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யாரு இந்த பஃபூன்? நீயா?
0: ஆமாமா சார்.
4: இங்க என்ன பண்ற?
0: நடனங்கத்துல வந்து
4: பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம்
1: குருநாதா. சாரிரனா என்ன?
4: டேய், சாரிரனா குரல்வா? அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா
1: குருநாதா, ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி விடுங்க போதும்.
4: இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி.
1: என்ன
3: பண்ணிட்டு
1: இருக்க? அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன்.
5: தரி கிட்ட ஜம், தரி கிட்ட ஜும், தரி கிட்ட கம், தாமெங்கிட்ட ஜம், அவங்கிட்ட ஜும்,

இதே வேலையா போச்சு.

0: மேலாண்டி சொல்றனா?
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
3: என்னது
1: மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய். என்னாச்சு?
2: சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேலை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அட நம்ம ஆரம்பம் ஏண்டா நாண்டுக்கு நிக்கல?
2: சோறு இல்லம்மா.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒண்ணு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னாதானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளை அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
4: யாரது? கொஞ்ச நேரம் காத்தோட்டம ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
4: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
4: ஆமா அப்பனுக்கு அரங்கமனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அத பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா, அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளி மூக்கா கடுகு நீ கிளிடா.
5: அப்படிதான் மருத்துவம் மனைக்கு
6: செல்லும் வழி.
5: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டர் ஓட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: அடிக்கிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பத்திங்களா விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: இப்ப வாசல் ஏழம் போடுற பிச்சமணி நொச்சமணி.
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு, இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஓ ரூம்லதான் தங்க போறாரு அப்பா சொல்ல சொன்னா.
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்கா? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் பண்ணா சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிடுறேன். ஓகே,
1: என்னவோ பண்ணி தொலை.
0: ஹலோ, வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். கொரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
0: மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாளே.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
0: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க.
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமே.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல, அங்க போட்டுருங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவளை சுத்தம்.
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பார்த்து. படாது படாது படாது. ஆமா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுத வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிவிங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவே ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுலியா இருக்கு.
0: இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறேன்.
0: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
0: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.

0: நாங்கள மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு
1: ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ, தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த?
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. முறப்படி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சுண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாங்க. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்போம்
2: பாப்போம்.
1: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா, சம்பளம் போ.
2: என்ன
3: மாப்பிள்ள சம்பள தண்ணி கேக்குறாரு?
2: மாப்பிள்ள சொம்பு கேக்குறாரு.
1: சொம்பா? ஐயர்ட்டு கொடுத்துருக்க.
3: மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: என்ன இது அநியாயமா இருக்கு? கார் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
4: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க.
1: என்ன அது?
2: லட்டு.
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
4: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: கொசு,
3: அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறா? மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழ ஊத்தி விடும் போது கடமட கடமட மட மட மட மட கடமட கடமட கடமட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து, அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பர கவர்த்தி வச்சவனே கும்முன்னு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
1: மிதிக்க போறியா?
5: வெட்டி பேசு. இவனை போட்டு அடிக்க.